சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிருக்கு சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிருக்கு சத்தரி சதல சஜ்ஜனு சதனு சத்தினி சதினி சத்தனு சத்த சரித சனத்த